ஒசபி எங்காவலிச்ச உய்யாலோ கொட்டுக்கோ ஓர் அண்ண உய்யாலோ இரவ சாத்தாகாத உய்யாலோ கொட்ட சாத்தாகாத உய்யாலோ கசரகாயர் காவலிச்ச உய்யாலோ கோசுக்கோ ஓர் அண்ண உய்யாலோ ஒய்ய சாத்தாகாது உய்யாலோ கேர சாத்தாக